0: ஆர் மேப்பாச்சு
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ
2: Yaboye ke mwa bere uno ritelo amemi ya winjani Okay sho bere yaboye ke pudo ruwo bo abino mi ya winyu news Ikamando wenwa bere uno ritelo amemi ya winjani Amaye ni chawa ameti mi uberu rang meti aya sho nuntie Kabu emi o akong shawa wele ko wani joni ale yu pashu pashu kom logong yori yori amaye ni imwa okaru ya kina duwe ma abijen mono nindu abongwe